ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நன் கடீர் ஜல்முன ஓகடே ஜமா கபூலி, நன் கடீர் ஜல்முன ஓகடே ஜமா கபூல் கே ஆகிர் பஜோல் தாவான் சி வியா பஜாரி. பாச்சாஹி கடா நந்த ஹுசன் பதக் நாஸ்தி, பாச்சாஹி கடா நந்த ஹுசன் பதக் நாஸ்தி, பாச்சாஹான் பம்மலங்கான் சி வியா பஜாரி. ஆவு ஜுகு பட்ட ஹுல கர்ஜேகம் வாயம் خیر دے, ஜுகு பட்ட ஹுல கர்ஜேகம் வாயம் خیر دے, صاحب برامے دنت شی بیا بجاڑے. اوکے, ویلکم بیک سڑی مشی پخیرالے ٹولو خویندو رونو مشرانو کشرانو تاو ویلکم سڑی مشی پخیرالے وے ما اور ډیر زیات امر دا کوم ما تاسو د ټولو خویندو رونو انتظار مکولو چې 10 بجو نو اخلا 11 بجو پورې بعد اشما کاسمیٹکس پاکستان پر